0: சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி, மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலிசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் சோலிசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கிறோம். சபரி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: நாங்க சொல்றதுக்கு முன்னே நீங்க சொல்றீங்களே, என்ன மேம் இது? சொல்ல வாய் எடுக்கும்னு சொல்லிட்டீங்க நீங்க. சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
1: நானும் எல்லா சபரி சொந்தங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தனடா. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வமரு தாய்க்கும் கீழதான், எந்த தாயவனும் சாமிக்கு மேலதான். அந்த தெய்வமரு தாய்க்கும் கீழதான், எந்த தாயவனும் சாமிக்கு மேலதான். பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, வெறுங்கைய வீசி கொண்டு விரவி சுமந்து கொண்டு, இரவா பகலா தென தின முளைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து, பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில. என்றாயும் அவளை தோல் யார் இந்த ஊரில, தியாகி யார் தியாகி, உலகோ பெற்ற மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ கொடியோ தண்ணி மட்டும் உண்மைதான். பலவித மரங்கள் என்ன, மரத்தில பழங்கள் என்ன, நிறத்தில் ருசியில் ஒன்றும் வேறுதான். பழமாய் பழுத்ததால் மிளகாய் இனிக்குமா, காயாயிருப்பதால் பொய்யா கசக்குமா. நல்ல வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா. அவனே மனிதன் அதை நீ உணரு, கெட்ட மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வமது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவனும் தாய்த்து தாயவரும் சாமிக்கு மேலதான் சுத்தமடா. அவ்வளவுதான் மேம்.
0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பாண்டிங்க மேம்.
1: நன்றி நன்றி,
0: அருமையா இருந்துச்சு. சூப்பர், அழகா பாண்டிங்க, நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அருமையாக பாடினாங்க, அழகான ஒரு அம்மா பாடல், சிறப்பு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ மேடம்.
0: மேடம் சொல்லுங்க மேம்.
2: வணக்கம் மேடம், நான் கோவையிலிருந்து.
0: கோவையிலிருந்து யாரு?
2: ஜரணி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா ஜரணி?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம் ஜரணி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: அனைவர்
0: தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: தேங்க்யூ மேடம், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூமா.
2: ஒரு காதல தந்த இந்த கருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த கருதல மனசுக்குள் வந்த காதலிக்க தைரிய சொல்லி தர பாவாக்கி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர பாவாக்கி

நெறியிலே

0: ஜோடி சேர்ந்துர சுத்தனும் பண்டு வாசிச்சு பிரண்டா மேரேஜ் கெட்டி மேலோ எங்கும் கேட்கணும் அதியா தீது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபீலு குடிக்காம ஓட்டு நறியிலு இனிமே நாவோ ஆளு ஒரு தன காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தன காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லிட்டார வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளிட்டார வாவாத்தி ஏ உசுர ஓ உசுர தாரை கை மாத்தி தேங்க்யூ மேடம்
1: சிறப்பு சிறப்பு ரொம்ப அழகா அருமையா பாண்டிங்க ஜனனி நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு அழகான குரல் உங்களுக்கு தேங்க்யூ சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ஜனனி அவர்கள் அழகான ஒரு செம பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு அருமையா பண்ணாங்க ரொம்ப அழகா இருந்தது நன்றி வாழ்த்துக்கள் அவங்க அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள் வணக்கம் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க
2: வணக்கம் மேடம்
1: வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம்
2: புதுக்கோடி கற்பகவல்லி
1: நல்லா இருக்கீங்களா மேம்
2: நலமா இருக்கு நீங்க அங்க நலமா இருக்கீங்களா
1: ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம்
2: மேடம் இன்னைக்கு எல்லோருக்கும் அன்னைய தினம் வாழ்த்து சொல்வது ஆர் ஜெயேந்திரன் கற்பகவல்லி குடும்பத்தினர்
1: சிறப்பு மேம் உங்க குடும்பத்தினருக்கும் எங்க சபரி சார்பில் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்
2: ரொம்ப சந்தோஷம் மேடம்
1: தேங்க்யூ தேங்க்யூ பாடுங்கள் உங்கள் பாடலை
2: நான் வந்து இந்த அன்னைய தினத்தை நாள் ஒட்டி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் பாடலாமா
1: பாடுங்கள்
2: எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரிங்களா
1: பாடுங்கள்
2: நம் அன்னை என்பவள் என்றும் அன்பானவன் விலை மதிக்க முடியாத பொக்கிசம் தாயவள் அன்னை என்பவள் என்றும் அன்பானவள் விலை மதிக்க முடியாத பொக்கிசம் தாயவள் அன்னை என்பவள் என்றும்

என்றும் நான் இல்லை அம்மா அன்னை என்பவன் என்றும் அன்பானவள் விலைமதிக்க முடியாத பொக்கிசம் தாயவள் அன்னை என்பவள் என்றும் அன்பானவள் ஆயிரம் கையில்

பெற்றவரம்மா, நீ பாடும் தாலாட்டு நான் பெற்றவரம்மா, அன்னை என்பவன் என்றும் அன்பானவள். எத்தனை செல்வங்கள் வந்தாலும் என்ன, அன்னையின் செல்வமே அழியாத செல்வம்.

0: அன்னைய தினம் வாழ்த்துவோம், அனதினமும் போற்றுவோம். இன்று அன்னைய தினம் வாழ்த்துவோம், அன்னை என்பவன் என்றும் அன்பானவள். விலை மதிக்க முடியாத பொக்கிசம் தாயவள், அன்னை என்பவள் என்றும் அன்பானவள். மேடம்
1: சிறப்பா அழகா பாண்டிங்க மேம். மேம் நீங்க கவிஞரா, பாட்டை எழுதி பாடிடுவீங்களா அப்படியா மேம்?
0: அதாவது நான் படிப்பு இல்லை, இருந்தாலும் எனக்கு அந்த இந்த சிந்தனைகள் நான் தப்பு தப்பா எழுதி கரெக்டா பாடிடுவேன்.
1: தப்பு தப்பா எழுதி கரெக்டா பாடிடுவீங்களா?
0: ஆமா, அதாவது மூணு சொல்லி நானா என்பது ரெண்டு சொல்லி போடுவேன்.
1: பட்டிமன்றமா
0: ஓஹோ, நாளைக்கு அன்னையர் தினம், ஒன்று ராத்திரி 2 மணிக்கு அமைதி எழுதி எழுதுறேன்.
1: நன்றி மேம். உங்களோட பாட்டை எழுதி கேட்கறதுக்கு எங்க சபரியில நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கோம்.
0: எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அதுவே எனக்கு அன்பு கலந்த நன்றி.
1: சிறப்பு மேம், ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு. இந்த திறமை உங்களுக்கு மேலோங்கி வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி நன்றி மேம்.
0: அப்புறம் வந்து முடியும், நிகழ்ச்சி முடியும் போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு பாட்டு வந்து பாடுறேன்.
1: பாடுங்கள்.
0: சரிங்களா? இப்ப நேரில் வழிபடணும்.
1: சரிங்களா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
0: மற்ற நேரில்
1: வரணும்னா
0: சரிங்கம்மா.
1: ஓகே,
0: சந்தோஷம். சரிங்களா?
1: சந்தோஷம் சந்தோஷம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியில் இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பாட்டை இயற்றி பாடியிருக்காங்க. அவங்களே பாருங்க, நம்ம சபரிக்கு எப்படி இருக்க ஆள்லாம் வராங்க பாருங்க. சூப்பர்ல, ரொம்ப அழகா இருந்தது, அருமையா இருந்தது, பாடலும் அழகா இருந்தது, பாடினவங்களும் அழகா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: ஆ, நானும் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் சார். அன்னையர் தின வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
2: Thank you. உங்களுக்கும் நம்மளுடைய சாரி உறவுகளுக்கும் என்னுடைய இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி சார்.
2: ரொம்ப சந்தோஷம். நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: பாருங்க சார், உங்கள் பாடலை.
2: காலையில் தினமும் கண் பிடித்த

சிறியது. ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கின்று. மழலை போலும் தன் நெஞ்சம் உறங்கட்டும் பாவம் கொஞ்சம் தாய்க்கு பின் தாரம் நான் தானியா. தாலியில பாடுவே நீ தூங்கடா, தாயாக்கி வைத்ததே நீயடா நீயடா. தலைகாணி என் தலிசன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ, தனிசை பூ விழித்தாலோ பொன்மணி தாலிலோ. நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னதே, அதை காலை சேவிற்கோ அதுவரை பஞ்ச நெஞ்சில் நீ முறையிட.

0: அழகு அழகு, ரொம்ப அழகா பாடினீங்க சார், சிறப்பா இருந்தது. இந்த பாடல் ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க குரல்ல.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: அன்னை அன்னையர் தின வாழ்த்துக்கள், அன்னையர் தின சிறப்பு பாடல்கள் நம்ம சபரி வானொலியில. ஆமா ஆமா, சிறப்பா போயிட்டு இருக்கு. உங்க குரல்ல ரொம்ப சிறப்படைஞ்சிருது.
1: சூப்பரா பாடிட்டு இருக்காங்க.
0: ஆமா ஆமா,
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மேம். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வேலும்
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். அழகான அன்னையின் புகழ் பாடி ஒரு பாடல் சிறப்பாக பாடினார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் கோவிலிருந்து சரணி பேசுகிறேன்.
0: ஆ, பாட போறீங்களா
2: மேடம்?
0: பாட போறீங்களா மேம்?
2: ஆமா மேடம்,
0: பாடுங்கள்.
2: யாரும் இல்லா தனி அரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய். இப்படிக்கு

ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய். இப்படிக்கு உன் இதயம் இசையால் ஒரு உலகம், அதில் நீ நான் மட்டும் இருப்போம். கனவால் ஒரு இல்லம், அதில் நாம் தான் என்றும் நிஜமா.

அணியரங்கில் ஒரு குரல் போலே எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய் இப்படிக்கு உன் இதயம் பேசு மொழி தேவையில்லை பார்த்து கொண்டால் போதுமே தனி பறவையாகலாமா மணி குயில் நானுமே சிற்பம் போல செய்து என்னை சேவித்தவன் நீயே நீயே மீண்டும் என்னை கல்லாய் செய்ய யோசிப்பதும் ஏனடா சொல் யாரும் இல்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே எங்கோ இருந்தே என்னை இசைக்கிறாய் இப்படிக்கு உன் இதயம்

0: தேங்க்யூ மேடம்.
1: சிறப்பா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா இருந்து, எல்லாம் புது பாடல்கள் போல உங்கள் குரலில் மிக அருமை, அழகு, சிறப்பு. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ஜனனி மேம் அவர்கள். ஜனனி அவர்கள் பாடிய பாடல் மிக சிறப்பு, அருமையா இருந்தது. ரொம்ப அழகான பாடல்கள், புது பாடல்களா பாடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம்.
2: அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேம், உங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
1: பாடுங்கள்.
2: கல்யாணத்தேன் காய்த்தாத பாலிலா நீதானே வாணிலா என்னோடு வாணிலா தெரியாத பெண்ணிலா உன்காத கண்ணிலா ஆதாயம் மண்ணிலா பாண்டி கூடலா தேவார பாடலா தீரார கூடலா சிந்தும் கூடலா என் நண்பு காதலா

நீதான் நீ வா நீலா என்னோ

0: என் பார்வை தன்னிலோரம் வேப்பலா உன் சொல்லிலா கல்யாணத்தேன தாய்பாத தானியா உண்டாதல் கண்ணில ஆகாயம் கல்யாணத்தேன
1: சிறப்பு மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு. ரொம்ப அழகா பாடுறீங்க காயத்ரி மேம். நீங்க இந்த பாடல் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அந்த ஹம்மிங் எல்லாம் எவ்வளவு கரெக்டா பண்ணீங்க, சூப்பரா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள். இவ்வளோ அழகான குரலில் இவ்வளோ கஷ்டமான பாட்டை இவ்வளோ ஈஸியாக என்ன செம்மையாக பாடினாங்க தெரியுமா, சூப்பராக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.
2: ஹலோ
1: ஹலோ
2: மேம், நான் சென்னையிலேருந்து அலைவாசி பேசுகிறேன்.
1: அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க.
2: சென்னையில இருந்து அஞ்சனா ஸ்ரீ.
1: ஒரே கால்ல வரீங்க, கோவையில இருந்துன்றீங்க, சென்னையில இருந்து.
2: நான் சென்னையில தான் இருந்தேன், இப்ப கோவை வந்திருக்கேன்.
1: அப்படியா, ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்துருக்கீங்க.
2: ஆமா.
1: சூப்பர் மேம், நல்லா இருக்கீங்களா?
2: ஆ, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: இன்னைக்கு அட்டகத்தின்ற படத்துல இருந்து ஆசை ஒரு புல்வெளி அப்படின்ற பாட்டை பாடுறது.
1: பாடுங்கள் பாடுங்கள்.
2: ஆசை ஒரு புல்வெளி அதில் பனித்துளி பூமீது தூங்கிடும் ஒரு பூங்கலற்று போலவே மூலமாக கேட்குமே ஆகாய மழையில் நீராடும் முதலும் மீசையும் ஆகாய மழை நீராடும் முதலும்

போனது மர்மம், ஆனது இன்பம், அச்சுக்கு ஆகாய மலையில் நீராடும் கூந்தலும் மீசையும், ஆகாய மலையில் நீராடும் கூந்தலும் மீசையும், இளமை தோட்டத்தில் இரண்டு இயக்கங்கள் விழித்து பார்த்து

0: பாதை பாதம் போலவே. நன்றி.
1: சூப்பர். இந்த பாட்டை நாங்க கேட்டதே இல்லம்மா, சிறப்பா பாடினீங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: இனி அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி. உங்களுக்கும் சபரி வானொலி சார்பில் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்த அஞ்சனா ஸ்ரீ அவர்கள் அழகான ஒரு பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க. இந்த பாடலை கேட்கலனாலும்

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் எனது குரலில் ஒரு பாடல். மன்னன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் எனக்கு இந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை நான் பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால் பாடுறேன், கேளுங்க. சாரி. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லேயே இருங்க, நான் ஒரு பாட்டு
1: பாடுகிறேன்.

0: நன்றி நன்றி. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கோவையிலிருந்து பத்மா பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: ரொம்ப அருமையா பாருங்க மேடம், ரொம்ப சூப்பர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ மேம்.
1: அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஒரு அருமையான பாடல்.
0: அப்படியா, நன்றி.
1: இன்னும் அருமையா இருந்தது பாடல்.
0: நன்றி நன்றி, தேங்க்யூ.
1: நாங்க வந்து சேர்ந்து பாடலாமா? நானே என்னோட பொண்ணு அஞ்சலா.
0: பாடுங்கள் பாடுங்கள்.
1: தேங்க்யூ.
0: எப்படி, நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கேன்.
0: கோவை பத்மாவும் அஞ்சனா, சாரி ஜனனியும் பாட போறீங்களா?
1: பாடுங்கள்
0: பாடலை.
1: தானம் தந்த தானம் தந்த தானம் தந்த தானம் பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம்.

முந்தன் ராகம் பாடும் நேரம் பாடை பாடுவோடே நாதன் என் தேவனே ஆவாயன் தேவனே முந்தன் ராகம் பாடும் நேரம் பாடை பாடுதே ஓம்

ஏழோ ஞான

கங்க

0: பாடும் நேரம் பாடே பாடோரு
1: அழகான பாடல ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. ஜோடி குரல் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு மேம். அழகா பண்ணீங்க ரெண்டு பேருமே. சிறப்பா பண்ணீங்க. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற இரு குரல்கள் கோவையிலிருந்து பத்மா அவர்களும் அஞ்சனா ஸ்ரீ அவர்களும். சென்னை அஞ்சனா ஸ்ரீன்னு நினைக்கிறேன். இருவரும் சேர்ந்து ரொம்ப அழகான பாட்டை சிறப்பாக அருமையாக பாடினாங்க. நன்றி. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் சார், மும்பையிலிருந்து அழைக்கிறேன். வாழ்த்துக்கள்.
1: அன்னையர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அன்னையர் தினத்துக்கு தான் வரணும்ன்றதுக்காக வந்தீங்களா? எப்படி அன்னையர் தினத்துக்கு தான் வரணும்னு வரீங்களா? ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு.
2: சில லோக்கல் வேலைகள் இருந்த மாதிரி உள்ளூர் வேலைகள் இருந்தது.
1: அப்படியா? ஓகே சார்.
2: பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நானில்லை ஜீவனதையாய் வருவாள் என்றாலும் தீர்த்து மகிழ்வாள். ஜீவனதையாய் வருவாள் என்றாலும் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்ந்திடுவாள். தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்ந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை தூய நிலமாள் கிடப்பாய் தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை

0: தாய் மயிலே மனம் கணிந்திடுவாள், தாயில்லாமல் நான் இல்லை மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சிலே கலந்திருப்பாள் மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சிலே கலந்திருப்பாள், மலை முடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள், தாயில்லாமல் நான் இல்லை ஆதி அந்தமும் அவள்தான், நம்மையாளும் நீதியும் அவள்தான், ஆதி அந்தமும் அவள்தான், நம்மையாளும் நீதியும் அவள்தான், அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள், அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள், அவள் தான் அன்னை மகாசக்தி, அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை.
1: அருமையா பாடினீங்க சார், அழகான பாடல், அன்னையர் தின சிறப்பு பாடல், மிக சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா பாடினீங்க, உங்க குரல்ல ரொம்ப அழகா இருந்தது பாடல்.
2: நன்றி
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: மீண்டும் ஒரு ஹாப்பி ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ, சேம் டு யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் மும்பையிலிருந்து நடராஜ் அவர்கள். அருமையான அவங்க குரல்ல எவ்வளோ அழகான பாடலை சிறப்பாக அருமையாக பாடினார், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க அக்கா? என்ன அக்கா, உங்களுக்கும் மேம் சபரி வானொலி சார்பாக உங்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். பாடுங்கள், யாருன்னு முதல்ல சொல்லுங்க, யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: வந்து நம்ம ஜானகி அம்மாவுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களாக உங்களுக்கு உள்ள பாட்டு பிடிக்கிறேன்.
1: அவங்களுக்கு வாழ்த்து சொல்றீங்களா நீங்க?
3: அமுதானம் நீ தரும் நேரம் நரிகள் செடிகள் பா

0: ஏன் மேம் பாதில இருந்து பாடினீங்க? நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அருமையா அழகா ஒரு பாடலை சிறப்பா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனிமே ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், குணேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
0: அன்னையர் தின வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு.
1: ஓகே, நன்றி நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. பாடுங்க உங்க பாடலை.
1: ஓகே மேடம்.

இருவர் ராசமா, ஒருவர் தாளமா, இருவர்

அதில் நாமும் இன்றொரு காவியம் இந்த இளமை போகலாம் முதுமை சேரலாம் இருவர் காதலும்

0: ஆஹா, அழகு அழகு அழகு. எப்படி அந்த ஹம்மிங்லாம் இவ்வளோ அழகாக பண்ணீங்க தெரியுமா?
1: நல்லா இருக்குதா? ஓகே,
0: சிறப்பாக
1: தேங்க்யூ
0: இருந்தது
1: மேடம்.
0: மேம், ரொம்ப அழகாக பண்ணீங்க. அருமையாக
1: தேங்க்யூ
0: சுற்றி போட சொல்லுங்கள் உங்கள் அம்மாவை உங்களுக்கு. ரொம்ப
1: தேங்க்யூ மேடம்,
0: சூப்பராக
1: தேங்க்யூ.
0: சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த ஹம்மிங் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது இவ்வளோ அழகாக பண்ணீங்க தெரியுமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: நன்றி மேடம், நன்றி
0: நன்றி
1: மேடம்.
0: நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
1: ஓகே
0: ஓகே, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம், சாரி புவனேஸ்வரி மேம், அழகான இன்னைக்கு அன்னையர் தின அன்னையர் தினம் என்று நாளாம் நாளாம் திருநாளாம்னு அவங்க அப்படி பாடிட்டாங்க. வேற எல்லாம் அன்னையர் தின பாடல்கள் பாடினாங்க அவங்க. அழகான நாள் என்றுன்னு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பாடினாங்க. இவ்வளோ கஷ்டமான பாட்டு தெரியுமா இது? அவ்வளோ சிறப்பாக பாடினாங்க, அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
2: ராஜேஷ்.
0: ராஜேஷ், என்ன ராஜேஷ் குரல் ஒரு மாதிரி இருக்கு? நல்லா
2: இருக்கீங்களா?
0: அப்படியா?
2: உடம்பு
0: பாத்துங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சொந்தங்கள் அனைவருக்கும், அனைவர்கள் அனைவருக்கும் உள்ள சார்புல. ஓகே, இப்படி உளர்றேன்னு என்ன செய்ய?
2: சபரி வானொலி கேட்டுட்டு இருக்க அனைவருக்காகவும், சபரி வானொலி சார்பாகவும், விஜய் மேடம் சார்பாகவும், என் சார்பாகவும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: உங்க பாருங்க, சூப்பர் சூப்பர் சார். பாடுங்கள் பாடுங்கள் உங்கள் பாடலை. பாட்டு பாருங்க.
2: நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. ஆசம் ஒரு நேசம், ஆசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் தே. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டது கிளி வந்தது.

0: காதீதம் நானாக நல்வாழ்வு தந்தாயடி ஆதம் ஒரு நேட்டம் கண்ணாட கண்காணும் தேனாக நல்வாழ்வு தந்தாயே மறிமாளிகை மாடங்களும் மலத்தோடிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தாளாட்டானில்லை தாய் வீடு போலில்லை அங்கு தாளாட்டானில்லை கோவில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணாட கண்டால் உசே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினே.
1: சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க ராஜேஷ், அருமையா இருந்தது. பாடி உங்களுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப அழகான பாடலை சிறப்பா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ்.
2: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள் அழகான ஒரு அன்னையர் தின பாடல் சிறப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே இந்த படம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான பாடலை அருமையாக பாடினார் அவர், குரலுக்கு ஏற்ற மாதிரி அழகான பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் பச்சை பத்திரிகை.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கிறோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பத்து மாதம் சுமந்திருந்த

விடுவான். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடி

0: வாய்ப்புக்கு நன்றி.
1: அருமையான பாடலை அழகா பாடின உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான ஒரு அன்னையர் தின பாடல் சூப்பராக அருமையாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் சார். பாடுங்கள் சார் உங்கள் பாடலை.
2: சார்ந்து போட்டு வைக்கவே அந்தண்ணா தானே தன்னண்ணா ஓடையினா நல்லோட ஒழுங்கிருக்கு பூஞ்சோட தங்க பருங்கிரி சார்ந்து போட்டு வைக்கவே தன்னண்ணா தானே தந்தண்ணா தந்தண்ணா தானே தந்தண்டா நிறைய மறந்துட்டே.
1: ஏலம் மணக்கு
2: ஏலம் மணக்குற பூந்தல் வானத்திலே வாசமல்லி வைத்து விடவா மனத்திலே வாசமல்லி வைத்து விடவா பண்ணும் வலிக்கிற பாலம் நடக்கவே பூவாலை பாலம் கட்டவா பண்ணும் வலிக்கிற பாலம் நடக்கவே பூவாலை பாலம் கட்டவா தானே தன்னா ஓடையின்னா நல்லோட ஒளிஞ்சிருக்கு புஞ்சோட அங்க குழந்தைக்கு சான்று போட்டு வைக்கிறேன் தன்னா தானே தன்னா தண்ணி மனசையும் காலை வயசையும் சேர்த்து வச்சு யாரு தச்சது முத்து சரத்தையும் முல்லை கொடியையும் பூவாலை சேர்த்து வச்சது தன்னா தானே தன்னா தானே தன்னா ஓடையின்னா நல்லோட ஒழுங்கிருக்கு பூஞ்சோட தங்க பசங்கிடி சார்ந்து போட்டு வைக்கிறேன்னா தானே தந்தண்ணா தானே தந்தண்ணா அவ்வளோதாம்மா.
1: சிறப்பா பண்ணீங்க சார், ரொம்ப அழகான பாடலை அருமையா பண்ணீங்க.
0: ஆமா ஆமா,
1: அன்னையர் தின வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
0: நான்
1: வாழ்த்து சொல்றேன் உங்களுக்கு.
0: ஏன்னா தெய்வம் வந்து எல்லா வீட்டுக்கும் வராது, அதனால வந்து அன்னையதான் ஒரு வீட்டுக்கும் அழைச்சிருக்காரு. அவங்கதான் அண்ணா அன்னை தான் நம்மளுக்கு தெய்வம்.
1: அதனால
0: அவங்கள கொண்டாடணும் அந்த வருஷம். அது மட்டும் அன்னைக்கு மட்டும் கொண்டாட கூடாது, எப்பயுமே
1: கொண்டாடணும். ஆமா
0: ஆமா, அதுதான் நல்லது. ரொம்ப நன்றி,
1: நன்றி, வாழ்த்துக்கள் சார். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள் பாடிய செம்ம பாட்டு அது, சூப்பராக பாடினார். ரொம்ப அழகான பாடல், அருமையாக பாடினார். வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: நீங்களும் கீதநேசன் ஐயா அவர்களும் ரொம்ப நல்லா பாடினாங்க, மற்றும் அன்பான நேயர்கள் நல்லா பாடுறாங்க மேடம்.
1: கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா மேம்?
0: ஆமா, கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
1: சரி, உங்க பேரையும் ஊரையும் சொல்லுங்க.
0: அப்படியா? சரி, கற்பகவல்லி புதுக்குடி தான் மேடம்.
1: ஓகே, பாடுங்கள் உங்கள்
0: நேரம்
1: பாடலை.
0: நேரம் இருக்க நேரம் இருக்க
1: பாடுங்கள் பாடுங்கள் நீங்கள்.
0: என்ன இப்ப ஒரு திரைப்பட பாடல், சரிங்களா?
1: பாடுங்கள்.
0: சரி,

மடியில் ஓ பொன்னூஞ்சல் உன் மகனாய் நான் வரவோ சிற்பியின் உள்ளே முத்தாடும் சேரி சொல்லாமல் என்னிடமே மறைத்தாள் தேவி உன்னோடு தான் நான் சொல்ல நானும் பிறந்ததையா சிற்பி

நாடகத்தில் ரதி மகன் நடிக்கையிலே திரையிட நே

சுதிநயம் சேர்ந்திருக்க சங்கம ராகங்களோ ஆகா சந்தித்த மோகங்களோ நீ ஒரு பல்லவிலோ இவள் மனம் சரணம் என்னென்ன தாளங்களோ ஆகா எல்லாமே பாவங்களோ சங்கீதமே

0: காலு தேவின் மேடம்.
1: சிறப்பாக பண்ணீங்க மேம். இந்த பாட்டை கேட்குறதே பெரிய அரிது, ரொம்ப அரிது. அந்த பாட்டை பாடுறீங்க பாருங்க, ரொம்ப சிறப்பு மேம்.
0: ரொம்ப கொஞ்சம் பழைய படம் மேடம்,
1: பழைய படம் இல்லை, மிடில் ஸ்டேஜில் வந்த படம். ரொம்ப எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு தானே
0: அம்மா எஸ்பி ஐயா
1: படம்.
0: படம் வந்து யாருக்கு யார் காவல். ஆமா
1: உங்களுக்கு வந்து ஜெயேந்திரன் அண்ணன் காவல்.
0: ஆமாங்க,
1: சிறப்பா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா இருந்தது, அருமையா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: சரிங்க, ஏன்னா அந்த அன்னையர் பாட்டு பாடினால இந்த ஒரு திரைப்பட பாடல் பாடுவோம்.
1: ஓகே ஓகே, சூப்பர், சிறப்பா பண்ணீங்க மேம், அருமையா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப சந்தோஷம் மேடம்,
1: ரொம்ப சந்தோஷம். நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: மீண்டும் தேன்மொழி முருகன்.
1: மீண்டும் தேன்மொழி முருகன், உங்கள் பேரே மீண்டும் தேன்மொழி முருகனா?
2: ஆரம்பத்தில் நான் முடிவுன்னு நான் தான் இருக்கேன்.
1: முடிவுன்னு எப்படின்னு சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது, முடிவு வந்து நம்ம கையிலே இல்லை.
2: மக்கள் இருக்காங்கல்ல சபரி மக்கள்,
1: பாடுங்க உங்கள் பாடலை.
2: நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தினால் ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே. நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மெழுதாக உருகி தருவாளி ஒளியாய், குழந்தைகள் சிரிக்க மறப்பாளே மறப்பாளே, வழியை நடமாடும் கோயில் நீதானே. நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்து கீழாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே. நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும்
1: சூப்பரா பண்ணீங்க மேம், அருமையா இருந்துச்சு, அழகான பாடல், சிறப்பு. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: அம்மா பாடல்கள் பாடியதுக்கு நான் ரொம்ப புத்து வச்சிருக்கணும். பாடு பாடியாச்சு.
1: உங்க அம்மா இல்ல, எங்க அத்தை.
2: உங்க அத்தை பாட்டை நல்லா பாடிட்டேங்க.
1: சூப்பரா. எங்க அம்மாவுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு
2: கொடுத்துட்டேன். செல்விலாம் கண்ணு கலங்கிட்டான், அத்தைய பார்த்தேன் அத்தைய
1: பார்த்தேன். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்த தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான பாடல், சிறப்பான பாடல் அது, செம்மையா பாடினாங்க, அருமையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் ஒரு பாடல், ஏற்கனவே எப்பொழுதும் பாடிய பாடல், என்றாலும் பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துட்டு பாடுகிறேன்.
0: பாடுங்கள்.
1: ஆர்த்தா ஒரு சேலை

தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டியாட ஆத்துலங்கில் பிடிக்க எங்கப்பனுக்கு தலாரோவத்தை பார்த்தாலே.

ஒன்றே

போட்டாயறியோ அத்தா உன் மேல.

0: சிறப்பான பாடல், அழகா பாண்ட, உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடச் சென்ற சொந்தம் சித்தாத்தூரில் இருந்த இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான செந்தில் கணேஷ் பாடின பாட்டை சிறப்பாக பாடினார். ரொம்ப அழகாக இருந்தது, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னை தின வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு. பாடுங்கள் பாடுங்கள்.
1: கால கோலங்கள் கோடுகள் வசந்த கால கோலங்கள் அலையில் ஆடும் காகிதம் அலையில் ஆடும் காகிதம்

0: சிறப்பா பாண்டிங்க மேம், அழகான பாடல அருமையா பாண்டிங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடலை சிறப்பாக அருமையாக பாடினார். ரொம்ப அழகாக இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஊருக்கே
0: போயிட்டீங்களோ?
1: சரி,
0: நல்லா இருக்கீங்களா மகேஷ்?
1: நல்லா
0: இருக்கேன்.
1: நல்லா இருக்கேன்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.

ஆண் செந்தாமரை ஆரேராரோ நித்தி மூன்றாம் பிறை காலேலேலோ தேனே தின்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே.

வாசம் விட்டு போகுமா ராஜா நீதான் நான் எடுத்த முத்து பிள்ளை தேனீ தின் பாண்டி மீ.

0: நன்றி மேடம்.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா பாண்டீங்க மகேஷ். ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வந்து சூப்பரான ஒரு பாட்டை ரொம்ப அழகா பாண்டீங்க.
0: இல்ல மழையில ரொம்ப நனைஞ்சு வந்துட்டேன், தொண்டெல்லாம் கலந்தோட முடியாம ஈரமா இருக்குதால ஈரம். அங்க
1: உங்க ஊர்ல ரொம்ப மழையா இருக்கும்ல? இன்னைக்கு இங்க மழை இல்ல, நேத்து எல்லாம் மழை பெஞ்சது எங்க ஊர்ல, இன்னைக்கு பெய்யல. நாகர்கோயில நல்ல
0: மழை.
1: சூப்பரா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு மகேஷ். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் நாகர்கோவிலிருந்து மகேஷ் அவர்கள். அருமையான அவங்க அவங்க குரல்ல அவ்வளோ ஒரு அழகான பாடலை சிறப்பா அருமையா பண்ணாரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாடுறாரு, எங்கே தான் போனாரோ தெரியல. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:33. அன்னையர் தின வாழ்த்துக்களை பாடிய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. 8 மணிக்கே முடியக்கூடிய இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு 8:30 வரைக்கும் இருந்திருக்கு. சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.